அதி அவ்வாஹு இராத குரவணி தியபா மீஹுங்க மச்ச தௌபா லிவ்மஷ அதி அமில்ல எதுந்தக தபாவா மீஹுங் எதனி ஹாக்குகு மகுஃபியவா பாத்துலுகு மக பொடுவெகும் வா லிம்பு மகுன் தியபா மீஹுன் லிம்பிகத்துமஷே.

அதி அல்லாஹ் இராத குரவணி தியபா மீஹுங்க மச்ச தௌபா லிவ்மஷ அதி அமில்ல எதுந்தக தபாவா மீஹுங் எதனி ஹாக்குக மகுஃபியவா பாத்துலுக மக பொடுவெகும்வா லிம்பு மகுன் தியபா மீஹுன் லிம்பிகத்துமஷே.